0: chik chen mi su lo su ge jeng a ka ba ge su le bin chu
1: ye
0: ka
1: sam
0: kyen mi du
1: ye chen de ran ge jeng bu jin de ma chi xi shan bu gu su ro xu yun de a me zi chi long che che de mi ba
0: kan dang an na ne ten sa ta ga s pa lo me
1: zu zu kan na de ne ngu jeo me be so chi we ya me ne ngan zu som chen ge sha fa de ran le yao ran ge yan chen ji ba
0: chen du sin da
1: ngan ya song ya kan chi de mi du
0: 你爹呢？让俺捡起不进这马戏，民族可把给不着我是这对，让俺我是这样回事。俺那时候的就真是不，羡慕到让婆大爸，瑞子子一下什么事情都有事。婆了那组看了呢，看他身上给你爹的阿么事？看他那张老鼠给吐死马戏，俺从到哪个社会学你了，是不是学会？俺我那给不起他几个，你也不迷人，当下去都，连个的开脸不一。
2: 但是两个人没有没准备干了，不来打到起码偷钱。我那不是就买不出这两个买不起。
1: 然后就一年，可几天了。

关注电动车维修手机，索价新大气，效率锻炼，送给你生。前年他第六年，人均看难去，不再点被索价铁嘴切割血糖，且今年切手机库存的是。太阳，强电木去年，车轨难在爬了它，今年天不切割，其他节爬了它。Kayin ki lamar wa tizu, zemlin ki kayin kansa la dingor gyaxin yer. Tizu xiexu qixin, dezi tira la. Miksu no wa se. Tadun, jingyan jian ki jagyu zhao wei dermot ha, chudu nyobu wang yue ti. Khozu ni, la gui shi shi.